நேரம் 5:41. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. நிகழ்ச்சியில் தொடரும் இந்த குரல் பி.ஏ. பெரியநாயகி, படம் ஞான சௌந்தரி.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசி நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த பாடலின் படம் சிந்தாமணி, குரல் எம் கே தியாகராஜ பாகவதர்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் டி எம் சௌந்தரராஜன் குழுவினர். படம் நீலமலை திருடன்.

கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு கொல்லை தந்து மடக்கிடும். நீ எழவும் பயங்கொழுது மயங்காதடா, எழவும் பயங்கொழுது மயங்காதடா, அவற்றை எவன் உலகு அனுப்பி வைக்க தயங்காதடா. சத்தியமே லட்சியமா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 6:10. இந்த அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது தேனிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க இருக்கும் இந்த குரல் TL மகராஜன்.

0: நேரம் 6:30. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசை நிகழ்ச்சிகளை இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேனீசை. நிகழ்ச்சியில் தொடரும் இந்த குரல் சீர்காழி ஜி சிவசிதம்பரம்.
1: குருவாயூர் உந்தன் குறை தீர்க்கும் கிருஷ்ணன் குழந்தை.

0: प्रति किलोग्राम मूल्येन विक्रियते। कांदा एक्सप्रेस यानम आरंभे चेन्नई, एर्नाकुलम, मदुरई, गुवाहाटी इत्येतेषु स्थानेषु प्राप्स्यति इति सा संसूचितवती इति वार्ताः।
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரி டெல்லியிலிருந்து, 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை. சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு, நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர். பூர்ண பிரஜ்ஞராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம், திருத்தணி எஸ் சுரேஷ் பாபு, அடையாறு ஜி சிலம்பரசன் ஆகியோரின் தவிலிசை, இடம்பெறுவது மிஸ்ர சாப்பு தாளம் 2 பகுதி, 2:45 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை 3 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோமா எஸ் தர்ஷினி வழங்கும் உரை, மாற்றம் தந்த ஆகஸ்ட் மற்றும் சகோதர பாசம் உரை வழங்குபவர் பி ஆர் கேத்ரின். இளைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவாக வேள்வி மூட்டிய இயக்கம் மற்றும் அர்ப்பணிப்பின் அடையாளம் வளர்மதி வழங்கும் உரை, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம். ஒன்பது 15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா காவிஷேக, 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை 4 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நேயர்கள் இதுவரை கேட்டது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: கோ திரைப்படத்திலிருந்து திப்பு, கிரிஷ், ஹரிச்சரண், சைனோரா பிலிப் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.
1: Come on, break in the wall, come on.

திரையிசின் அடுத்த பாடல் ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஷாலினி ஆகியோர் குரல்களில் பாடல் ஒலிக்கும் நேரம் 7:25 நாற்பத்தி ஐந்து நொடி.

0: திரு இசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆத் சவேரே டெல்லியிலிருந்து.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைகானம் ரசிக்கலாம். 9 மணி வரை முதல் பாடல் ஜென்டில்மேன் இந்த படத்திலிருந்து. பாடல் ஒலிப்பது சுரேஷ் பீட்டர்ஸ் பிரகாஷ் ஆகியோர் குரல்களில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் 8:43 5 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் தேவி இந்த படத்திலிருந்து பென்னி தயால் குரலில்.

0: என் சுவாசே காற்றே படத்திற்காக ரஃபி பாடிய பாடல் கேட்டோம்.
1: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
2: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
0: நூறு புள்ளி 1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தின் நிறைவான பாடல் மிஸ்டர் ரோமியோ படத்திலிருந்து. உதித் நாராயண், ஹரிஹரன் ஆகியோர் குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:55:26.

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். மீண்டும் இணைவும் 10:30 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:00, ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் பஞ்சன தீச பாகிமாம் என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் பூர்ணச்சந்திரிகா, ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:21. அரங்கிசை நிகழ்ச்சியில் சிஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சிஎன் பாலாஜி அவர்கள் பிரதங்கம். அடுத்து முறிப்பேமு கலிகே, முகாரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

முகாரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவாக துங்கா தரங்கே கங்கே, சதாசிவ பிரம்மேந்தர் கீர்த்தனை, ராகம் குந்தலவராளி, ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டோம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: நேரம் 10:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரி செய்து.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்ட் 100.1.
0: மனதை வருட இருக்கும் சுகமான ராகங்களில் முதல் பாடல் SP பாலசுப்ரமணியம் குரலில் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து.

தஜனு தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் பரகதாம் தத்தரித்த ஜனு தகததித்த ஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிந்த தத்ததிந்த தகஜனுதா தத்தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம் தஜம் தஜம் த தக்கிட்டத்தாம் தக்கத்தாம் தத்தாம் தகிடுதாம் தஜம் தஜம் தஜம் தஜம் தகிடுதாம் தக்கதிமி தகிடுதாம் தாம் தாம் தகிடுதை தகிடுதாம் திரகிடுதை தகிடுதாம் திரகிடுதை தகிடுதாம் திரகிடுதை தகிடுதை

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறன்று காலை 11:00

ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: நிலையத்தில் நேரம் 10:48:15. ஒலித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. தொடரும் பாடலின் படம் சிம்லா ஸ்பெஷல். பாடலை பாடியுள்ளவர் SP பாலசுப்ரமணியம்.
1: 1, 2.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
3: சுகமான ராகங்களில் நிறைவான பாடல் டார்லிங் டார்லிங் டார்லிங் இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் இணைந்து பாடியது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த பாடல் மிருதன் படத்திலிருந்து. விஷால் தத்லானி, சரண்யா கோபிநாத் பாடியது.

திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது அனிருத் ரவிச்சந்தர் குரலில். ரெமோ திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும் நேரம் 11:21:30.

0: திரைகானத்தின் நிறைவான பாடல் உத்ரா உன்னிகிருஷ்ணன் ஜி வி பிரகாஷ்குமார் இணைந்து பாடியிருப்பது. பாடலின் படம் தெரி. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:25.
1: போச்சு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நிலையத்தில் நேரம் 12:01. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. குறள முதம் கேட்கலாம்.

0: சூதாட்டம் என்னும் மூதேவியின் வசப்பட்டோர் வயிறார உண்ண முடியாமல் துன்பத்தில் சிக்கி தவிப்பர். குறள் எண் 936 அதிகாரம் சூது.
1: அகடாரார் அல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியான் ஊடப்பட்டார்.
0: சூதாட்டம் என்னும் மூதேவியின் வசப்பட்டோர் வயிறார உண்ண முடியாமல் துன்பத்தில் சிக்கி தவிப்பர். குறள் எண் 936 அதிகாரம் சூது.
2: குறளமுதம் கேட்டோம். நேர்களே, 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர். நிகழ்ச்சியில் பூர்ண பிரஜ்ஞராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி. கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 அரங்கிசை. ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம். ஆறு 5 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா. இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். இரவு 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோமா எஸ் தர்ஷினி வழங்கும் உரை. தொடர்ந்து மாற்றம் தந்த ஆகஸ்ட் மற்றும் சகோதர பாசம் உரை வழங்குபவர் பி ஆர் கேத்ரின். இளைய பாரதம் நிகழ்ச்சியின் நிறைவாக வேள்வி மூட்டிய இயக்கம் மற்றும் அர்ப்பணிப்பின் அடையாளம் வளர்மதி வழங்கும் உரை. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா விஷேக, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

பிற்பகல் 2:30 லய விநியாசம். திருத்தணி எஸ் சுரேஷ் பாபு, அடையாறு ஜி சிலம்பரசன் ஆகியோரின் தவிலிசை. இடம்பெறுவது மிஸ்ர சாப்புத்தாளம் 2 2:45 திரைகானம். 3 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
1: நேயர்கள் இனி ரசிக்கலாம் திரைகானம் 11:30 வரை. காலத்தால் அழியா காவிய கானங்கள் வரிசையில் முதல் பாடல் பி. சுசீலாவின் குரலில் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திற்காக.

0: என்ன சொல்ற?
1: ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா?
2: நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி குடுக்கறேன்.
1: ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

நிலையத்தில் நேரம் 12:18:55. நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காவிய கானங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. தொடரும் பாடலின் படம் போலீஸ்காரன் மகள். பாடலை பாடியுள்ளவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள்.
1: ஹைதராபாத் 12 గంటల 30 நிமிஷம் காவஸ்து ஜாத்திய ஸ்தாயிலோ வார்த்தை.

மெல்லிசையின் அடுத்த பாடல் எஸ் லதா, எஸ் மாலதி, எம் எல் ஸ்ரீகாந்த் ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலுக்கு இசை செல்லு செல்வராஜ், பாடலை இயற்றியவர் கண்ணதாசன்.

இசைமலர் நிகழ்ச்சியில் பூர்ண பிரக்னராவ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து முந்து வேணுக, தியாகராஜர் கீர்த்தனை, தர்பார் ராகம், ஆதிதாளம்.

இசைமலர் நிகழ்ச்சியில் இதுவரை பூர்ண பிரக்னராவ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி. கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம்.

லய விநியாசத்தில் இதுவரை திருத்தணி எம் சுரேஷ் பாபு, அடையார் ஜி சிலம்பரசன் ஆகியோரின் தவில் இசை கேட்டோம். மிஸ்ர சாப்பு தாளம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டு. அடுத்து ஒலிக்க வருவது திரைகானம். பாண்டிநாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடிய பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:45.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் அடுத்து வெற்றி விழா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் பாடலை கேட்கும் முன்
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மே ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌரிய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

ஒலித்த பாடலுடன் இன்றைய தேநீர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இனி தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் இப்பொழுது 5 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர். விஜயலட்சுமி, ஆர். சித்ரா ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி. கண்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தோடுடைய செவியன், திருஞான சம்பந்தர் இயற்றிய தேவாரம்.

அடுத்து சேந்தனை கந்தனை என தொடங்கும் அருணகிரிநாதர் கந்தர் அலங்கார விருத்தம், தொடர்ந்து சிவனார் மனம் குளிர அருணகிரிநாதர் திருப்புகழ்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆலமாமரத்தின் என தொடங்கும் திருப்பாணாழ்வார் அருளிய அமலநாதி பிரான் விருத்தம், தொடர்ந்து பச்சை மாமலை போல் என தொடங்கும் தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலை

நிறைவாக பூநிலாய வைந்துமாய் என தொடங்கும் திருமழிசை ஆழ்வார் பாசுரம்.

இந்த அலைவரிசையில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம் தெரிந்து கொள்வோமா எஸ் தர்ஷினி வழங்கும் உரை, மாற்றம் தந்த ஆகஸ்ட் மற்றும் சகோதர பாசம் உரை வழங்குபவர் பி ஆர் கேத்ரின், வேள்வி மூட்டிய இயக்கம் மற்றும் அர்ப்பணிப்பின் அடையாளம் வளர்மதி வழங்கும் உரை, 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா காவிஷேகை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்: நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சு மறப்பதில்லை, 3:10 இனியராகம், இக்பால் பனோ அவர்களின் கசல், தொடர்ந்து கிருஷ்ணா ஹங்கல் அவர்களின் பாட்டு, 4:10 பொங்கும் மங்கலம், மாம்பலம் MKS சுந்தர் அவர்களின் நாகசுரேசை, தத்தலூர் ஆர் குமார் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரைசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு, எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, பகல் 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், வித்யா பாரதி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, பிபி ஸ்ரீ ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், கே ஜெகதீஷ் அவர்கள் மிருதங்கம், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், நேச்சர்ஸ் மோஸ்ட் ப்ரிஷியஸ் ரிசோர்ஸ் தண்ணீர் சேமிப்பு குறித்து எஸ் சுஷ்மிதா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் எஸ் சாத்விக், மியூசிக்கல் டேலண்ட் டி ஸ்ரீனிவாசினி வழங்கும் வீணை இசை, விஷன் பியாண்ட் லைஃப் கண்தானத்தின் முக்கியத்துவம் குறித்து உரை வழங்குபவர் எஸ் புவன், 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல்.

ஹாய் மக்களே, இளைய பாரதம் நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கேன். நான் தர்ஷினி. இந்த இனிமையான மாலை பொழுதில் நம்ம சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக இது நாள் வரைக்கும் இந்த விஷயத்தை அவ்வளோவா பெருசாக கண்டுக்காமலேயே இருந்திருப்போம். அட, இந்த விஷயத்துக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரியான உண்மைகள் இப்போ உங்களுக்காக. காரில் இருக்கக்கூடிய கருப்பு புள்ளிகளை பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு முகத்துலலாம் கரும்புள்ளிகள் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டால், முகப்பொரு டர்ட்டியாக இருக்குது, ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, அப்படி இப்படின்னு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம காரில் வச்சுருக்கக்கூடிய அந்த கார் கண்ணாடிகளில் இருக்கிற கரும்புள்ளிகளுக்கு ரீசன் என்னன்னு கேட்டால், அதுவா டிசைனாக தான் இருக்கும், வேற என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அது டிசைன்லாம் கிடையாதுங்க. பின்ன அதுக்குள்ள ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. இது வெறும் டிசைனுக்காகவோ புள்ளிக்காகவோ வைக்கப்பட்டது கிடையாது. இதை ஸ்பெஷலாக ஃப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கார் கண்ணாடியோட ஓரங்களில் தெரியக்கூடிய இந்த கருப்பு புள்ளிகள் வெறும் அழகுக்காக வைக்கப்பட்டது கிடையாது. இது வாகனத்தோட பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம்னு சொல்லலாம். சயின்ஸ் படி இந்த புள்ளிகளை ஃப்ரிட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கு ஒரு சிறப்பு செராமிக் பெயிண்ட் வந்து தேவைப்படுது.

0: விண்ட்ஷீல்டோட ஓரங்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு மூலையில் இதை பூசி வைப்பாங்க. இந்த மாதிரி மூலையில் பூசுறதுக்கு ரீசன் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வண்டியில் போகும்போது ஒரு கண்ணாடி உங்கள் கையில் கொடுத்து இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது கண்ணாடி இருக்கு பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். ரீசன் என்னென்னா, வண்டி குலுங்கும்போது அதை கீழே போடுறதுக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடிய கிரிப்பு மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய குட்டி கண்ணாடியே மிஸ் ஆகுதே, அப்போ காரில் இருக்கக்கூடிய கண்ணாடி மட்டும் எப்படி எவ்வளோ வேகமாக போனாலும் கீழே விழாமல் இருக்குது? இதுக்கு காரணம்தான் அந்த கருப்பு புள்ளிகள். கண்ணாடிக்கும் ஃப்ரேமுக்கும் இடையில் ஒரு ஸ்ட்ராங்கான கிரிப்பை கொடுக்கும். இந்த ஃப்ரிட்ஸ் புள்ளிகள் காரோட முதன்மை ஃப்ரேமையும் கண்ணாடியையும் ஒட்ட வைக்கிறதுக்கான ஒரு பசை மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாம். இதனால் விபத்துகள் நடக்கும்போதோ மேடு பள்ளங்களில் கார் ஏறி இறங்கும் போதோ கண்ணாடி அவ்வளோ சீக்கிரமாக பேருந்து வராது. காரோட பாடியோட கண்ணாடி கச்சிதமாக ஒட்டிக்கிறதுக்கு ரீசனே இந்த ஸ்ட்ராங்கான கிரிப் மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரிட்ஸ் தான். அதே மாதிரி கண்ணாடியில் விரிசல் விடுறதை கூட இது தடுக்கும். ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனையும் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். டிரைவர் கண்ணுக்கும் இது பாதுகாப்பாக அமையும். அதாவது விண்ட்ஷீல்டோட ஓரத்தில் உட்பக்கமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கருப்பு புள்ளிகள் படிப்படியாக குறைஞ்சிட்டே வர மாதிரியான ஒரு வடிவமைப்பை செஞ்சுருப்பாங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா, சூரியனோட நேரடி கதிர்கள் காருக்குள்ளே வர்றதை தடுக்கும். ஒரு சன் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். நம்ம டிரைவரோட கண்கள் கூசாமல் இருக்கிறதுக்காகவும் கண்ணாடியை ஒட்டுறதுக்காகவும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. காருக்கு ஒரு பிரீமியமான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த டாட்ஸ்க்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க. இந்த கருப்பு புள்ளிகளை ஒரு சாதாரண டிசைன் நினச்சி அலட்சியமாக இருக்கக்கூடாது. இது வாகனத்தோட பாதுகாப்பு, ஆயுள், அப்புறம் விண்ட்ஷீல்டோட உழைப்பை அதிகரிக்கிறதுல இதுக்கு எப்போவுமே ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்லலாம். நாளாக நாளாக இந்த புள்ளிகள் தேஞ்சி போனாலோ இல்லை மங்கி போனாலோ உடனே நம்ம மெக்கானிக் கிட்ட கொடுத்து இதை சரி செய்யறது ரொம்ப அவசியம். சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுக்கு ரொம்பவே நல்லா ஆப்டா பொருந்தது இல்லை. இதே மாதிரி நம்ம மிஸ் பண்ணக்கூடிய இன்னொரு குட்டி விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பால் தாங்க. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா பாலை எப்படி பாதுகாக்கிறதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? எங்க வீடுனாலே ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இன்னைக்கு எந்த வீட்டையும் பார்க்க முடியறதில்ல. ஒருவேளை ஒரு அஞ்சு நாளுக்கு உங்கள் வீட்டில் கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா அந்த பாலை எப்படி பத்திரமா பாதுகாப்பீங்க? பாதி பேர் டீ போட்டு குடிச்சே அதை காலி பண்ணிடுவாங்க, அது அடுத்த கதை. அதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடிலாம் ஃப்ரிட்ஜு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டே பிடிக்கலை. அப்போது அவங்கெல்லாம் எப்படி பாலை கெட்டு போகாமல் பாதுகாத்துருப்பாங்க? இதை பற்றி இப்போது தெரிஞ்சுக்கலாம். பால் வீட்டுக்கு வந்ததுமே அந்த காலகட்டத்திலலாம் அதை உடனே நல்லா காய்ச்சிடுவாங்களாம். இதனால் பால் சீக்கிரமாக கெட்டு போகாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் காய்ச்சின பாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கெட்டு போக தான் செய்யும். இதை தடுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாலை இயற்கையாக ஆரம்பிச்சுட்டு சுத்தமான எவர்சில்வர் பாத்திரத்தில் அப்படி இல்லைன்னா மண்பானையில் சேமித்து வைப்பாங்களாம். பாலை ஒரு தடவை மட்டும் காய்ச்ச மாட்டாங்க. சம்மர் சீசனில் 8-10 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு தடவையும் மறுபடி காய்ச்சி சில சமயம் 3வது முறை கூட காய்ச்ச வேண்டியது இருக்கும். இப்படி செய்கிறதுனால பாக்டீரியா வளர்ச்சி குறைஞ்சி பால் ரொம்ப நேரத்துக்கு புதுசாகவே இருக்கும். பழைய வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டோட அமைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நல்ல தடிமனான சுவர்கள் இருக்கும், காற்றோட்டமான அறைகள் இருக்கும், நல்ல குளிர்ச்சியான தரைகள் இருக்கும். அது எல்லாமே அந்த ஹீட்டை வந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணும். சொல்லப்போனோன்னா வீடே ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும். அதனால பல பேரும் பால் பாத்திரத்தை தண்ணீர் நிரம்பின ஒரு தட்டில் வச்சுருப்பாங்க. இது பாலை கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுருக்கும். மண்பானையில் சேமிக்கக்கூடிய பாலும் குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா மண்பானையோட அந்த மேற்பரப்பு பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப மெதுவாக ஆவியாகி குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு சயின்ஸோட அமைஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம். பழைய காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த விஷயத்த மறுபடி நம்மளும் ஃபாலோ பண்ண மாதிரி ஒரு குட்டி நினைவாக அமையும். இதே மாதிரி நம்ம காய்ச்சின அந்த பாலில் துளசி, ஏலக்காய் இதை போட்டாலும் ரொம்ப நேரத்துக்கு பால் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்குமா? இந்த மாதிரி அந்த கால மக்கள் பாலை பாதுகாக்கிறதுக்கு பல்வேறு விதமான விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 4-5 தடவை பாலை காய்ச்சும்போது அதில் இருக்கக்கூடிய ஆடை இருக்கும் இல்லையா, அதை எடுத்து தனியாக வச்சு அதை நெய்யாக மாற்றியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மக்களே, இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாத நிறைய நல்ல விஷயங்களும் உண்மை தகவல்களும் மறைஞ்சு கிடக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பல உண்மைகளை தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. நான் உங்ககிட்ட இன்னும் நிறைய நல்ல தகவல்களோட இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இதுவரைக்கும் இளைய பாரதமில் உங்கள் கூட பேச நான் தர்ஷினி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கேத்ரின், சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ் மொழித்துறையிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற ரெண்டு முக்கியமான தலைப்புகள்

என்னன்னு பார்த்தோம்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இது இந்த காலத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்றாவாக இருக்குது. சுயசார்பு, இதுதான் நம்ம காந்தி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இதை தான் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வே என்ற மகாகவி பாரதியாரோட வரிகளோடு தொடங்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேத்ரின். இன்றைக்கி நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நாம் எதையாவது சாதிக்கணும்னா, இல்லை நம்ம காலடி தடம் உறுதியாக பதியணும்னா, முதல்ல தேவைப்படுறது என்ன தெரியுமா? சுதந்திரம் மற்றும் சுயசார்பு. இது ரெண்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இன்னைக்கு நாம் பார்க்குறோம், உலகத்தில் எந்த மூலையிலும் ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே பொருளாதார தடைகளை போடுது, இல்லை சாஃப்ட்வேர் வசதிகளை நிறுத்துது, இல்லை டேட்டாவை வச்சு ஆதிக்கம் செலுத்த நினைக்குது. நாங்கள் சொல்கிறத தான் கேட்கணும்னு மறைமுகமாக அதிகார வர்க்கம் இன்றைக்கும் ஒரு உலகத்தில் உருமாறிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான மறைமுக ஆதிக்கங்களை உடச்சி நம்ம சொந்த காலில் நிற்கணும். நம்ம விண்வெளி துறையிற தொழில்நுட்பமாகட்டும், நம்ம சொந்த தயாரிப்புகளாகட்டும், சுயசார்போடு இருக்கணும்னு நாம் நினைக்கிறோமே, இந்த தன்னாட்சி தாகம் எங்கிருந்து தொடங்குச்சு தெரியுமா? அன்னைக்கு மகாகவி பாரதியார் கேட்டார், அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. இந்த வரிகளோட அர்த்தம் என்னன்னா, அதாவது என் வீட்டில் வந்து என்ன ஆள்றதுக்கு நீ யாரு அப்படின்னு அன்னைக்கு எழுப்பப்பட்ட அந்த ஒற்றை கேள்வி தான் இந்திய வரலாற்றோட திசையையே மாற்றிய வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், பேச போகிறோம். டூ ஆர் டை, தலைவர்களே இல்லாத மக்கள் புரட்சி, அதெல்லாம் என்னன்னு பார்ப்போமா? 1942 ஆகஸ்ட் 8, அப்போது ரெண்டாம் உலகப்போர் நடந்துட்டு இருக்கிற காலகட்டம் அது. இந்தியர்களை கேட்காமலேயே நம்ம இராணுவ நாட்டு வீரர்களை போருக்கு அனுப்பி வச்சாங்க ஆங்கிலேயர்கள். வறுமை, பஞ்ச போராட்டம், அதிக வரின்னு எக்கச்சக்கமான சுமைகளை நம்ம மக்கள் மேலே போட்டாங்க. அதெல்லாத்தையும் தாங்கின நம்ம மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையை கடந்து அன்னைக்கு மும்பை கவாலியா டேங்க் மைதானத்தில் காந்தியடிகள் பேசுகிறாரு. எப்போதும் அகிம்சை அமைதின்னு பேசக்கூடிய காந்தியடிகள் அன்னைக்கு ஒரு அக்னி பிழம்பாக மாறினார். டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்ற முழக்கத்தை சொன்னார். நாம் இனிமே கோரிக்கைகள் வைக்க போகிறதில்ல, சலுகைகள் கேட்க போகிறதில்ல, ஒரே கட்டளை தான், வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு முழங்கினார். அந்த முழக்கம்தான் இவ்வளோ பெரிய சுயசார்புக்கு அடித்தளமாக இருந்துச்சு. அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? 9 அதிகாலையிலேயே ஆங்கிலேய அரசு காந்தி, நேரு, சர்தார் பட்டேல்னு எல்லா முக்கிய தலைவர்களையும் ரகசியமாக கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. இவங்களெல்லாம் சிறையில் அடைச்சிட்டா இந்த இயக்கமே முடிஞ்சு போச்சுன்ட்டு அவங்க ஒரு தப்பாக கணக்கு பண்ணி நினச்சிட்டாங்க. ஆனால் அங்கே தான் ஆச்சரியமே நடந்துருச்சு. தலைவர்கள் இல்லாத இடத்துல நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சாதாரண குடிமகனும் கல்லூரி மாணவனும் பெண்களும் தங்களை தாங்களே தலைவர்களாக உணர்ந்து வீதிக்கு வந்தாங்க. அருணா ஆசலிப் அலி அப்படின்றவர் தலைமறைவாக இருந்து கொடியேற்றினாங்க. உஷா மேத்தா ரகசிய வானொலி நடத்தி செய்திகளை பரப்புனாங்க. இங்கே தான் இந்த உமன்ஸோட பவரையே நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டோட தியாக கதைகள் என்னென்னு தெரியுமா? இந்த வரலாற்று பக்கத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. சென்னை, மதுரை, தேவக்கோட்டை, கோவைன்னு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மூலையிலையும் போராட்டங்கள் வெடிச்சது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணிக்கிச்சு வீதிக்கு வந்தாங்க. ரயில் நிலையங்கள், அஞ்சல் அலுவலகங்கள் வந்து அலுவலகங்கள் மேலே போராட்டங்கள் நடத்த ஆரம்பித்தாங்க. அந்த போராட்டத்தில் நிறைய தியாகிகளும் அவர்களோட உயிர்களை துறந்தாங்க. கோவையில் நூலாலை தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த இன்கம் எல்லா சோர்ஸையும் கட் பண்ணி அவங்களுக்கு வேலையே இல்லாமல் பண்ணாங்க ஆங்கிலேய அரசு. அதை எல்லாமும் பொருட்படுத்தாமல் தமிழ்நாட்டு இந்த போராட்டத்தில் பெரிய பங்களிப்பு கொடுத்துச்சு. அப்போ தான் ஆங்கிலேயருக்கு உணர்ந்தாங்க, ஒன்று, இனி இந்த மண்ணை நம்மளால் ஒரு நிமிஷம் கூட ஆள முடியாதுன்னு. நவீன உலகமும் அன்னைக்கு கிடைச்ச பாடமும் என்னன்னு தெரியுமா நமக்கு? இன்னைக்கு நாம் 2026 வாழ்கிறோம். ஏஐ, விண்வெளி ஆராய்ச்சி, உலக பொருளாதாரம்னு ஓடிட்டே இருக்கும். ஆனால் அன்னைக்கு 1942 அந்த மக்கள் காட்டின அந்த ஒற்றுமையும் துணிச்சலும் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுது. இன்னைக்கு நாம் சந்திக்கிற சவால்கள் வேற, உலகளாவிய பொருளாதார போட்டி, சைபர் அச்சுறுத்தல்கள் அப்படின்னு நிறைய போற

நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன தெரியுமா? அன்னைக்கு பாரதியார் சொன்ன அந்த ஒரே ஒரு வரி தான், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வே. சாதி, மதம், மொழி இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் தாண்டி நாம் இந்தியர்களாக ஒன்றுபட்டா மட்டும்தான் நம்மளை எந்த கொம்பனாலையும் மறைமுகமாக கூட கட்டுப்படுத்த முடியாது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்பது வெறும் ஒரு வரலாற்று சம்பவம் மட்டும் கிடையாது மக்களே, அது சுயமரியாதையோட அடையாளம். அன்னைக்கு அத்தனை தியாகங்கள் பண்ணி நமக்கு வாங்கி தந்த இந்த சுதந்திரத்தையும் சுயசார்பையும் நாம் பாதுகாக்கணும். தொழில்நுட்பத்திலையும் பொருளாதாரத்திலையும் சிந்தனையிலையும் நம்ம யாருக்கும் சளைச்சவர்கள் இல்லைன்னு இந்த உலகிற்கு நிரூபிச்சு காட்டணும். ரெண்டாவது டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ரக்ஷாபந்தன். ரக்ஷாபந்தன் அப்படின்றது வெறும் கயிறால மட்டும் கட்டி அன்னைக்கு மட்டும் கொண்டாடுற சகோதரத்துவமா இல்லாமல் இன்னைக்கு நடக்கிற டிஜிட்டல்ல இருந்து எல்லாத்துலேயுமே ஒரு சகோதரத்துவத்தம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பேச போகிறது தான் இந்த ரெண்டு டாப்பிக்கும். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்று என்ற மகாகவி பாரதியாரோட வடிகளோடு தொடங்கலாம். ஹாய் மக்களே, வீட்டில் அண்ணன் தங்கச்சி இல்லை அக்கா தம்பி யாராச்சும் இருக்கீங்களா? காலையில் எழுந்ததும் என் ஃபோன் சார்ஜரை ஏன் எடுத்த, டிவி ரிமோட்டை கொடு, டிஃபனில் எனக்கு மட்டும் ஏன் கம்மியாக வச்சேன்னு குட்டி குட்டி சண்டைகள் போட்டு வீடையே போர்க்களமாக மாத்திர சொந்தங்கள் தானே நாம. பாரதியார் அன்னைக்கே இதை எவ்வளோ அழகாக பாடியிருக்காரு பாருங்க. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. தினமும் சண்டை போட்டாலும் வெளியில் யாராவது வந்து நம்ம கூட பிறந்தவங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு கச்சேரி. அந்த அளவுக்கு மனசுக்குள்ள பாசத்தை ஒழிச்சு வச்சுக்கிற ஒரு அழகான உறவு தானே சகோதரத்துவம். அந்த அன்பையும் பாதுகாப்பையும் உலகுக்கு உணர்த்துற ஒரு சிறந்த மிகச்சிறந்த திருவிழா தான் ரக்ஷாபந்தன். ரக்ஷானா என்னன்னு பார்த்துக்கலாமா? ரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு, பந்தன் அப்படின்றா பிணைப்பு. கையில் கட்டுற அந்த ஒரு வண்ண நூல் வெறும் ஆபரணம் கிடையாது மக்களே. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உலகமே எதிர்த்து நின்னாலும் இந்த அண்ணன் இல்லை தம்பி நான் முதல் ஆளாக வந்து நிப்பேன்னு கொடுக்குற ஒரு அன்பினோட அடையாளம்தான் இந்த கயிறு. இதுக்கு வரலாற்றில் ஒரு அருமையான கதை இருக்குது. சித்தூர் நாட்டை சேர்ந்த ராணி கர்ணாவதி தன் ராஜ்யத்துக்கு ஆபத்து வந்தபோது முகலாய சக்கரவர்த்தி ஹுமாயூனுக்கு ஒரு ராக்கி அனுப்பி உதவி கேட்டாங்க. வேற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த ராக்கியின் புனிதத்தையும் சகோதரத்துவத்தையும் உணர்ந்த ஹுமாயூன் தன் சகோதரியை காக்க படதிரட்டி ஓடி வந்தார். அப்போதிருந்தே ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறது இரத்த பந்தத்தையும் தாண்டி மனிதநேயத்தோட அடையாளமாக மாறிச்சு. வரலாற்றில் இன்னொரு நிகழ்ச்சியான சம்பவமும் இருக்குது. 1905 ஆங்கிலேய அரசு வங்காளத்தை பிரிக்க நினச்சப்போ மக்களை மத ரீதியாக பிரிக்க பார்த்தாங்க. அப்போது மாபெரும் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சார். இந்துக்களுக்கோ முஸ்லீமுக்கோ வீதிக்கு வந்து ஒருவருக்கொருவர் கையில் ராக்கி கட்டிக்க சொன்னார். எங்களை நிலப்பரப்பால் பிரிக்க நினைக்காதீங்க, நாங்கள் ஒரே தாயின் பிள்ளைகள் அப்படின்னு ஆங்கிலேயருக்கு சவால் விட்டாங்க மக்கள். அதாவது ஆங்கிலேயர்களோட பிரித்தாளும் சூழ்ச்சிய அன்பு அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை ஆயுதத்தை வச்சுக்கிட்டு உடச்செறிஞ்ச வரலாற்று திருவிழா தான் இது. இன்னைக்கு நாம் வாழ்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் ரக்ஷாபந்தனோட தேவை இன்னும் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நடக்கிற டிஜிட்டல் அச்சுறுத்தல்களும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களும் இணையவணி ஏமாற்றங்களும் அப்படின்னு எத்தனையோ சவால்கள் இருக்குது. இன்னைக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ செய்ய வேண்டிய பாதுகாப்புன்றது என்னன்னு பார்த்தோம்னா வெறும் உடல் அளவிலான பாதுகாப்பு மட்டும் இல்லை, டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் மென்டல் சப்போர்ட் அப்படின்ற ஒரு மானசீகமான ஒரு ஆதரவும் தான். உன் சோசியல் மீடியா கணக்கில் இருந்து உன் தனிப்பட்ட வாழ்க்கை வரைக்கும் உனக்கு ஒரு தவறான அனுபவம் வந்தால் பயப்படாத, நான் இருக்கேன்னு நம்பிக்கை தருவது தான் நவீன கால ரக்ஷாபந்தன் நான் பார்க்குறேன். அதே போல் எல்லை கோட்டில் நமக்காக கடும் குளிர்லையும் வெயிலையும் தூங்காமல் காவல் காக்கிற இராணுவ வீரர்களுக்கு, நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பெண்கள் ராக்கி அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த ஒட்டுமொத்த தேசத்தோட சகோதரர்கள். நாம் வாழ்கிற சமூகத்தில் ஒவ்வொரு பெண்ணையும் தன் சொந்த சகோதரியாக மதித்து அவங்களுக்கென பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும்

உறுதி செய்ய மனப்பான்மையையும் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வரணும். சண்டைகள் வந்து தற்காலிகமானதாக தான் இருக்கணும், ஆனால் பாசமும் பாதுகாப்பும் தான் நிரந்தரமானது. இந்த மாதிரி ரக்ஷாபந்தன் நாளில் நாம் வெறும் நூலை மட்டும் கட்டாமல் எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவோம் அப்படின்ற வாக்குறுதியை எடுத்துப்போம்.

அனைத்திந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் வளர்மதி, சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறையிலிருந்து. இன்று நாம் இரண்டு விதமான தலைப்புகளில் தகவல்களை தெரிந்து கொள்ள உள்ளோம். ஒன்று, நம் இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வான ஒத்துழையாமை இயக்கம். இந்த இயக்கத்திற்கான பின்னணிகளை பற்றியும், இதனால் நம் இந்தியாவிற்கு கிடைக்கப்பட்ட நன்மைகள், இதனால் இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வுகள், இந்திய மக்களின் ஒத்துழைப்பு போன்றவற்றை தெரிந்து கொள்ள உள்ளோம். இன்று நம் இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளில் ஒன்றான ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்வோமா? இந்த ஒத்துழையாமை இயக்கம் என்பது இந்தியாவில் காலனிய அரசுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நாடளாவிய மக்கள் இயக்கமாகும். இந்திய விடுதலை போராட்டத்தில் இது ஒரு முக்கிய கட்டமாகவே கருதப்படுகிறது. மகாத்மா காந்தியாலும் இந்திய தேசிய காங்கிரஸாலும் முன்னெடுக்கப்பட்ட இந்த இயக்கம் செப்டம்பர் 1920 தொடங்கி பிப்ரவரி 1922 வரை தொடர்ந்தது. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ரௌலட் சட்டம். இந்த ரௌலட் சட்டம் என்பது பிரித்தானிய இந்தியாவில் இயற்றப்பட்ட ஒரு குற்றவியல் சட்டமாகும். மார்ச் 1919 இந்த சட்டம் இயற்றப்பட்டது. விடுதலை சுயாட்சி வேண்டும் இந்தியர்களை அடக்கவும், காலனிய அரசுக்கு எதிரான சதிகளை நசுக்கவும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. முதலாம் உலகப்போரின் முடிவில் பிரித்தானிய இந்தியாவில், குறிப்பாக பஞ்சாபிலும் வங்காளத்திலும், புரட்சி இயக்கங்கள் அதிக எண்ணிக்கையில் தோன்றி வேகமாக வளர்ந்து வந்த காலகட்டம். இதனால் அதிர்ச்சியடைந்த காலனிய அரசு சர் சிட்னி ரௌலட் என்பவரது தலைமையில் ஒரு குழு ஒன்றை அமைத்து புரட்சி இயக்கங்களை ஒடுக்க வழிவகைகளை ஆராய்ந்தது. ரௌலட் குழுவின் பரிந்துரையின் பேரில் ரௌலட் சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் தீவிரவாதி என்று சந்தேகிக்கப்பட்ட எந்த பிரித்தானிய இந்திய குடிமகனையும் ஈராண்டுகள் நீதிமன்ற வழக்கு விசாரணையின்றி சிறை வைக்க அரசுக்கு அதிகாரம் அளித்தது. ஊடகங்களை கட்டுப்படுத்தவும், காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்து விசாரணையின்றி சிறைகளில் அடைத்து வைக்கவும், நீதிமன்ற அனுமதியின்றி சிறையிலிடவும் இந்த சட்டம் வழிவகுத்தது. இந்த கடுமையான சட்டத்தை மகாத்மா காந்தி உள்ளிட்ட இந்திய தலைவர்கள் பலர் எதிர்த்தனர். இதற்கு எதிரான போராட்டங்கள் ரௌலட் சத்தியாகிரகம் என்று கூட அழைக்கப்பட்டன. நாடெங்கும் இந்த சட்டத்தை கண்டித்து ஊர்வலங்கள், கூட்டங்கள், பேரணிகள் என்று பல நடைபெற்றன. அமிர்தசரஸ் நகரில் இச்சட்டத்துக்கு எதிராக நடந்த கூட்டம் ஒன்றில் பிரித்தானிய படைவீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. 1919 ஏப்ரல் 13 அன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்தில் இந்த சட்டத்துக்கு எதிராக போராடும் விதமாக கூடியிருந்த பொதுமக்களை ஜெனரல் டயர் என்ற இராணுவ அதிகாரி துப்பாக்கியால் சுட்டார். இதில் தோராயமாக 380 பேர் மரணமடைந்தனர். சுமார் 1200 பேர் படுகாயமடைந்தனர். இந்த படுகொலையை கண்டித்து நாடு முழுவதிலும் இருந்து கண்டனங்கள் எழுந்தன. இந்தியர்கள் காலனிய அரசுடன் அனைத்து செயல்பாடுகளிலும் ஒத்துழைக்க மறுத்தனர். ரௌல

சட்ட அமலாக்கத்தை எதிர்த்து மகாத்மா காந்தி ஏப்ரல் 6ஆம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்தார். ஜின்னா தனது பேரரசின் சட்டமன்ற சபை உறுப்பினர் பதவியிலிருந்தே விலகினார். தாகூர் 1919ஆம் வருடம் ஆங்கில அரசு வழங்கியிருந்த நைட்ஹூட் விருதையே துறந்தார். நாடு முழுவதும் வலுவான போராட்டங்கள் தொடர்ந்தன. மாணவர்கள் கல்லூரிகளுக்கு செல்லாமல் இருப்பது, வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்லாமல் இருப்பது போன்ற செயல்கள் மூலம் அரசுக்கு ஒத்துழைப்பு தராமல் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அரசு போக்குவரத்து, பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட துணி முதலான பொருட்கள் போன்றவையும் இந்திய தேசியவாதிகளால் புறக்கணிக்கப்பட்டன. இந்த இயக்கத்தை காங்கிரசின் பல மூத்த தலைவர்கள் ஆதரிக்கவில்லை. எனினும் இளைய தலைமுறை தேசியவாதிகளிடையே இது பெரும் ஆதரவை பெற்றிருந்தது. ஒத்துழையாமையின் வெற்றியால் காந்தி இந்திய தேசிய காங்கிரசின் தனி பெரும் தலைவராகவே உருவெடுத்தார். இந்த ஒத்துழையாமை இயக்கம் உச்சத்தில் இருந்தபோதே காந்தியால் திடீரென்று திருப்பி பெறப்பட்டது. அதற்கு காரணம் பிப்ரவரி 5, 1922 உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா என்ற இடத்தில் விடுதலை இயக்கத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் மோதல்கள் ஏற்பட்டன. காவல்துறையினரின் செயல்பாட்டால் சில விடுதலை இயக்கத்தினர் மரணமடைந்தனர். இதனால் கோபம் கொண்ட மற்றவர்கள் காவல் நிலையத்தை தீயிட்டு கொளுத்தினர். இதில் 22 காவல்துறையினர் கொல்லப்பட்டனர். வன்முறை இந்தியாவின் வேறு சில பகுதிகளுக்கும் பரவியது. அறவழியில் நடந்து வந்த இயக்கம் வன்முறை பாதையில் செல்வதை கண்ட காந்தி அதிர்ச்சியடைந்தார். ஒத்துழையாமை இயக்கம் வன்முறை இயக்கமாக மாறுவதை தடுக்க அதனை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்தார். வன்முறை ஓயும் வரை 3 வாரங்கள் உண்ணாநிலை போராட்டம் ஒன்றை நடத்தினார். இதனால் ஒத்துழையாமை இயக்கம் வலுவிழந்து நின்று போனது. ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்பி பெற்றது காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் இச்செயல் பல தேசியவாத இளைஞர்களை ஆயுத புரட்சி இயக்கங்களில் சேர தூண்டியது. வன்முறையை தடுக்க காந்தி பாடுபட்டாலும் காலனி அரசு அவர் மீது ஆட்சி விரோத எழுத்துக்களை வெளியிட்டார் என்று குற்றம் சாட்டி 6 ஆண்டுகள் சிறையில் அடைத்தது. பல போராட்டங்களுக்கு பிறகு ஒத்துழையாமை இயக்கத்தின் வெற்றியின் காரணமாக 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த சட்டம் கொடுமையானது என்பதை ஏற்று காலனி அரசு மார்ச் 1922 இதனை திருப்பி பெற்றுக்கொண்டது. இந்தியாவின் குடியரசு தலைவராக இருந்த டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள உள்ளோம். இந்த டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவர் யாருன்னு ஏதாவது யோசிக்க முடியுதா? நம்ம இந்தியாவிலேயே முக்கியமான மனிதர்களுடைய பட்டியலில் நம்ம முதன் முதல்ல சொல்கிறது நம்ம குடியரசு தலைவரை சொல்லுவோம். அதில் நம்ம இந்தியாவுடைய 9வது குடியரசு தலைவராக இருந்தவர் தான் இந்த டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள். இவர் 1918ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பிறந்தார். இவர் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர், அரசியல்வாதி, முக்கியமாக இந்தியாவுடைய குடியரசு தலைவர். அவர் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்ததோடு பல்வேறு அரசியல் பதவிகளிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை ஆற்றியிருக்கிறார். அவருடைய கல்வி பயணமும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்குது. டாக்டர் சர்மா தன்னுடைய உயர்கல்வியை ஆக்ரா மற்றும் லக்னோ போன்ற பெரிய பல்கலைக்கழகங்களில் பயின்றிருக்கிறார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு அவர் லண்டனில் உள்ள லிங்கன்சன் மற்றும் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலையும் பயின்றிருக்கார். 1940ல் லக்னோவில் தன்னுடைய சட்ட பயிற்சியையும் தொடங்கியிருக்கார். இவருடைய கல்வி பணிகள் மட்டுமில்லாமல் இலக்கிய பணிகளும் சிறப்புடையதாக கருதப்படுது. அவர் ஒரு புகழ்பெற்ற கவிஞராகவும் எழுத்தாளராகவும் தன்னுடைய பரிமாணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் பல நூல்களை எழுதியதோடு லக்னோ சட்ட இதழ் 1941-43, அது மட்டும் இல்லாமல் சோசியலிஸ்ட் இந்தியா 1971-74 போன்ற மதிப்புமிக்க வெளியீடுகளையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். இவருடைய அரசியல் பயணம் 1952 தொடங்கி 1956 வரை முந்தைய போபால் சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருந்து பின்னர் மாநிலத்தின் மிக இளவயது முதலமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். அவர் 1956 முதல் 1971 வரை மத்திய பிரதேச சட்டமன்றத்துக்கு

தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் ஆந்திர பிரதேசம், பஞ்சாப், மகாராஷ்டிராவின் ஆளுநராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1971 மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 1974 முதல் 1977 வரை தகவல் தொடர்பு துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார். துணை குடியரசு தலைவர் என்ற உயரிய பதவியும் அதற்குமே மீத்தகு உயர் கொண்ட குடியரசு தலைவர் என்ற பதவியும் வகித்திருக்கிறார். 1984 டாக்டர் சர்மா இந்தியாவின் 8வது துணை குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1992 அவர் இந்திய குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் வரை 2 முறை அப்பதவியில் பணியாற்றினார். 2000 அக்டோபர் மாதம் குடியரசுத் தலைவர் திரு கே ஆர் நாராயணன் அவர்கள் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்களை கௌரவிக்கும் வகையில் ஒரு சிறப்பு நினைவு அஞ்சல் முத்திரையையே வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளில் இந்தியாவுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் பல்வேறு பரிமாணங்களில் தன்னுடைய பணிகளை ஆற்றியிருக்கிறார் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள். அவர்களை நினைவால் போற்றுவோம். நன்றி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் இப்பொழுது 7:45. திரை இசை கேட்கலாம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திற்காக

0: திரை இசை கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 7:50.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ள நிகழ்ச்சி குறித்து திருவள்ளூர் மாவட்ட மைபாரத் இளையோர் அலுவலர் திரு ஆதித்ய சந்திரம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி குறித்து திருவள்ளூர் மாவட்ட மைபாரத் இளையோர் அலுவலர் திரு ஆதித்ய சந்திரம் செய்தியாளர்களிடம் பேசுகையில்,
2: ஸ்போர்ட்ஸ் பர்சனோட நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து காணொலியில வந்து இன்டராக்ட் பண்ண போறாரு. ஸோ வீடியோ கால் மாதிரி லைக் பிரைம் மினிஸ்டரும் பேசுவாரு, இங்க நம்ம ஸ்டூடெண்ட்டும் பேசுவாங்க. ரெண்டு பேருமே பேசுறது வந்து லாங்குவேஜ் பேரியர் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதுக்கான ஆட்களும் இருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸலன்ஸ் காமிச்சவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு ஊக்குவிதமா அவங்களை கூப்பிட்டு வைக்கிறோம். ஒரு 500 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து மேற்கொண்டு அவங்களும் ஸ்போர்ட்ஸ்ல வரணும், நம்ம ஒரு எந்த ஒரு நோக்கமா இருந்தாலும் அது நல்ல நோக்கத்துக்கு போகணுன்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பெரிய லெவல்ல இப்போ பிரைம் மினிஸ்டர் அவரோட ஈவெண்ட்ல கண்டக்ட் பண்றதுல கலந்துட்டு இப்போ வந்து அவர் ஸ்போர்ட்ஸ் பர்சனோட பேச போறாரு. ஸோ இது வந்து 27 நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 நடக்குது. ஒன்னு ஆவடி வேல்டெக் நடக்குது, மர் ஜார்ஜியஸ் அப்படின்ற ஒரு கல்லூரி வந்து நம்ம முகப்பேர்ல இருக்கு. இந்த 2 கல்லூரிகளும் நடக்குது. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு அட்டன் பண்ணணும்ன்ற ஸ்போர்ட்ஸ் பர்சனும் வந்து நேரில் வந்து அட்டன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இன்வைட் பண்றதே அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை தான் மெயினாக இன்வைட் பண்ணுவோம். அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சாய்ன்ற சொல்லுவாங்க, அதுல இருக்கிற எலைட் அத்லீட்ஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இன்வைட்

இருக்கும். ஸோ இதை அட்டன் பண்ணுறப்போ அங்கே காலேஜில் ஒரு 500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அட்டன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சனை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாறணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் இருக்கும். ஸ்கில்லுக்கு காமிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ நமக்கு கிடையாது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எல்லாருக்குமே ஸ்கில் கிடைக்கும். ஸோ அந்த பார்க்குறவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனோட

0: பெண்களுக்கு சம உரிமையும் சம வாய்ப்பும் வழங்குவதை வலியுறுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பெண்கள் சமத்துவ நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
1: ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டில் பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளனர் என்பதை பொறுத்தே அமைகிறது. கல்வி பெறும் உரிமை தொடங்கி வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, அரசியல் பங்கேற்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சமூகத்தில் பெண்களுக்கு சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவித்தல், பெண்களின் திறன் மேம்பாடு, தொழில் முனைவருக்கான ஆதரவு, சுய உதவி குழுக்கள் மூலம் பொருளாதார முன்னேற்றம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தன்னம்பிக்கையுடன் முன்னேறி வரும் பெண்கள் குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். பெண்கள் முன்னேற்றம் அடையும் போது குடும்பமும் சமூகமும் நாடும் முன்னேற்றம் அடைகிறது. பெண்கள் வேலை வாய்ப்பில் சம உரிமை பெற வேண்டும் என்று கூறுகிறார் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் திருமதி பிரியங்கா.
2: இன்னைக்கு பெண்கள் சமத்துவ நாள். பெண்களோட பங்கேற்பு வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கணும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்ம எக்கனாமி கம்ப்ளீட்டா வளரணும் அப்படின்னா பெண்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்து பெண்களோட சதவீதம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஆண்களுக்கு நிகரா வந்து இல்லை. பெண்கள் அனைவருமே வந்துட்டு எஜுகேஷன் பெறணும், பிளஸ் வந்து நீங்க பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும். அதுக்கு எல்லாருமே கண்டிப்பா வந்து ஒரு வேலைக்கு செல்லணும். அவங்களுக்கு வந்து அஸ் அ ஃபேமிலியா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்து இதை பண்ண முடியும். எஸ்பெஷலி பெண் குழந்தைகள் வைத்திருக்க பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு படிப்பையும் வேலை வாய்ப்பையும் அமைத்து கொடுக்கணும். அதுக்கு வந்து நீங்க உறுதுணையா இருக்கணும். ரொம்பவே முன்னே விட இப்ப பெண்களோட பார்ட்டிசிபேஷன் எல்லா இடத்துலயுமே அதிகமாயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மளோட பாட்டி தலைமுறை, அடுத்து அம்மாவோட தலைமுறை, இப்ப பார்க்கும்போது பெண்கள் எல்லா ஃபீல்டுமே வந்து பெண்கள் நம்மளால பார்க்க முடியுது. அது வந்து இன்னும் வந்து மேல மேல வந்து வளரணும் அப்படின்னு. ஈவன் வந்து பொலிட்டிக்கல் சைட்லயும் பாத்தீங்கன்னா பெண்களோட பங்கேற்புங்கிறது வந்து அதிகமாயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல முன்னேற்றமா தான் நான் பாக்குறேன்.
1: சம உரிமை, சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் இவை பெண்களின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையட்டும். பெண்களின் திறமையை அங்கீகரித்து அவர்களுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைவோம்.
0: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் இலவச எம்ப்ராய்டரி உள்ளிட்ட பயிற்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் திரு கருப்பசாமி தெரிவிக்கையில்,
3: காஞ்சிபுரத்துல எங்க பயிற்சி நிறுவனத்துல 39 வகையான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சியில பயனடைந்தவங்க மட்டும் இதுவரைக்குமே 10,236 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதுல இந்த பயிற்சியில எல்லா வகையான பயிற்சி கொடுக்குறோம். நம்ம காஞ்சிபுரம் சுற்றுப்புற ஊரக கிராம பகுதியிலிருந்து நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வந்து இந்த பயிற்சியில கலந்து பயனடைஞ்சிருக்காங்க. இப்ப கூட எம்ப்ராய்டிங் பயிற்சி, ஆரி ஒர்க் பயிற்சி போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி LMB லைட் வெஹிக்கிள், மோட்டார் வெஹிக்கிள் உடைய பயிற்சி கொடுத்தோம். 30 பயிற்சி, அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு எல்லாரும் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. இந்த சர்டிபிகேட்டை கொடுத்து இவங்க தனியாவே வந்து பேங்க்ல லோன் வாங்கி எல்லாருமே சுயதொழில் பண்ணி வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. 7,000% மேல இவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இதற்கு வந்து மத்திய அரசும் இந்தியன் வங்கி ஊரக சுயவேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனமும் முக்கிய காரணம்.
0: இந்த பயிற்சி மூலம் சொந்தமாக தொழில் தொடங்க உள்ளதாகவும் இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
4: என்னோட பெயர் கோமதி, காஞ்சிபுரம் சின்னயங்குளம் கிராமத்திலிருந்து வரேன். இந்தியன் பேங்க்ல இருந்து சொந்தமா சுய தொழில் நிறுவனம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தொழில் செய்யறதுக்காக புதுசா ஏதாவது தொழில் கத்துக்கிட்டு நாலேஜ டெவலப் பண்ணலாம், புதுசா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கத்துக்கிறதுக்காக இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கேன். இங்க ஆரி சொல்லி தராங்க. ஆரியில ஹேண்ட் எம்ப்ராய்டரி, பேசிக் ஸ்டிச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபேப்ரிக் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லி தராங்க. அதை வந்து ஒரு தொழிலா கத்துக்கணும். இது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும்னா இங்க வந்து கத்துக்கலாம்.
5: என் பேர் வந்து சசிகலா. நான் வந்து இந்தியன் வங்கி தொழில் முயற்சி நிலையத்துல பயிற்சி கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது வந்து இலவச பயிற்சி, 30 பயிற்சி திட்டத்துல இன்னைக்கு வந்து 28 முடிஞ்சிருக்கு. இதுல வந்து ஒரு தையல் தைச்ச பிளவுஸ்ல வந்து எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்றது, பிளவுஸ் டிசைன் எப்படி பண்றது ஆரியில அப்படின்றதெல்லாம் வந்து கத்து கொடுத்துருக்குறாங்க. வந்து பெயிண்டிங் நாங்க கத்துருக்கோம். இதுல வந்து ஸ்டார்டிங்ல செயின் ஸ்டிச்ல இருந்து என்ன மாதிரிலாம் நம்ம வந்து வடிவில ஒரு பிளவுஸை வந்து நம்ம வடிவமைச்சு அழகுபடுத்தி கொடுக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க.

0: இந்த பயிற்சி கத்துக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க வெளியில போனாலும் இதன் மூலயமா ஒரு வருமானத்தை ஈட்டுற அளவுக்கு எங்களை வளர்த்துருக்கிறது இந்தியன் பயிற்சி நிறுவனத்துக்கும் மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் இரண்டாம் மூன்றாம் நிலை நகரங்கள் புதிய ஸ்டார்ட் அப் முனையமாக உருவெடுத்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையானது நாடு மற்றும் அரசியல் கட்சிகளின் தேர்தல் செலவினங்களை மிச்சப்படுத்தும் என்றும் வளர்ச்சிப் பணிகளில் ஏற்படும் இடையூறுகள் குறைக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மங்கோலியாவின் உலான்பட்டரில் நடைபெற்று வரும் ஐநாவின் பாலைவனமாதல் தடுப்பு மாநாட்டின் ஒரு பகுதியாக மாலத்தீவின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு அலி ஷெரீஃபை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் சந்தித்து பேசினார். கடலோர மண்டல சூழல் பாதுகாப்பு, நிலவள மீட்பு, கடல்சார் பல்லுயிர் பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை போன்றவை குறித்து இருவரும் விவாதித்ததாக திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். H1N1 வைரஸ் தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி, உடல்வலி, சோர்வு போன்ற அறிகுறிகள் 5 அல்லது 6 நாட்களுக்கு மேல் காணப்பட்டால் மருத்துவர் அல்லது சுகாதார மையங்களை அணுக வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 எஃப்எம் கோல்டு. திரைகானம் கேட்கலாம். வேட்டையன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன் பாடிய பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன்.

0: திரைக்கானத்தில் அடுத்து பிரதர் திரைப்படத்திற்காக பால் டப்பா பாடிய பாடல்.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா.

சந்தோஷ் நாராயணன் குரலில் ஒலித்த பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து. திரைக்கானத்தின் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் ஆரோமலி திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் சின்மயி, ஆனந்த், அரவிந்தாக்ஷன்.

வெல்கம் பேக் மை டியர் லிஸ்னர்ஸ். டைம் இஸ் 10:44 ஆன் த கிளாக் அண்ட் டுடே இஸ் 26th August 2026 அண்ட் இட்ஸ் சப்போஸ் டு பி அ வெனஸ்டே. அண்ட் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் டே இஸ் பர்த் ஆனிவர்சரி ஆஃப் மதர் தெரேசா அண்ட் இட் இஸ் உமன்ஸ் ஈக்வாலிட்டி டே அண்ட் யூ ஹாவ் டபுள் தமாக்கா டுடே. எஸ் ஐ மீன் மிலாட் உன் நபி அண்ட் ஆல்சோ திரு ஓணம் டே செலிப்ரேட்டட் பை மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் அவுட் தேர் இன் த வேர்ல்ட். அண்ட் யூ ஹாவ் நேஷ்னல் ஐ டொனேஷன் ஃபோர்ட் நைட், தட் இஸ் ஃப்ரம் 25th August 2026 to 8th September 2026. எஸ் அண்ட் கமிங் அப் நெக்ஸ்ட் ட்ராக் வாட் ஐ ஹாவ் ஃபார் யூ இஸ் ஃப்ரம் செரி ப்ரோ, Angel Kiss. What kiss? It is an angel kiss. Yes, to all my listeners, I do pray angel come and kisses you so that you have sweet dreams. Here goes the track. Listen to music and sleep tight.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:50 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1. யூ நோ, ஐ டூ பிலீவ் இன் மிராக்கிள்ஸ். எஸ், ஐ டூ பிலீவ் இன் மிராக்கிள்ஸ் அண்ட் ஐ ஹோப் டுமாரோ ஆல் த லிசனர்ஸ் ஹூ ஆர் லிஸ்னிங் டு திஸ் ஷோ, திஸ் வெஸ்டர்ன் மியூசிக் ஃப்ரம் 10:30 to 11 டுடே ஆன் 26th August 2026 வில் விட்னஸ் அ மிராக்கிள். Yes, but to witness that miracle, you should be really cautious, you should be really aware of yourself, and you should have an open eye, and you are sure to witness a miracle. I just manifest for you, for all the listeners, only the listeners who are listening to this show, Western Music on FM Gold 100.1 between 10:30 to 11. And the next track, can you guess what it would be? It is from Hot Chocolate, I Believe in Miracle.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது வணக்கம் சென்னை படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் விஷால் தட்லானி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது கோலமாவு கோகிலா படத்திலிருந்து அபய் ஜோத்பூர்கர் பாடியுள்ள பாடல்.
1: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்கவிருப்பது சிங்கம் படத்திலிருந்து ஷான் பாடியுள்ள பாடல்.
1: I love you, I love you, I love you, I love you.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய திரைகானம். சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில். நேரம் நள்ளிரவு 12:32. 10 நொடிகள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது வல்லவன் படத்திலிருந்து டிஜே பிரேம்ஜி, எம்சி மற்றும் சிம்பு இணைந்த பாடல் பாடல்.
1: லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பையன் மேலதான் லுசா சுத்துறான்

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது மரியான் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா பாடல.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது அன்பே ஆறுயிரே படத்திலிருந்து ஷங்கர் மகாதேவன் மற்றும் ஷாலினி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒழிக்கவிருப்பது அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து முகமது அஸ்லாம் மற்றும் எம்பர் ஃபீனிக்ஸ் இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய இரவின் மடியில் நிகழ்ச்சி. தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே வினய் சக்சேனா. नेपाल तिब्बत सीमा के भोटेकोशी नदी में आई अचानक बाढ़ से मध्य नेपाल में कई कस्बे और गांव तबाह हो गए हैं। इससे पुल बह गए हैं और दर्जनों जल विद्युत परियोजनाएं ठप हो गई हैं। इस विनाशकारी बाढ़ में लगभग 100 लोगों की मौत हो गई।

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஹர்ப்ரீத் கவுர். A massive flash flood swept through the northern part of Nepal near the border with Tibet, claiming 46 lives so far and leaving 500 people missing, including over 100 Indians. The flood surged through the

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:32, 10:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காதலன் படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர்ஸ் மற்றும் ஷாகுல் ஹமீத் இணைந்து பாடியுள்ள பாடல்.

இரவு நேர இன்னிசை சாரலாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று உல்லாசம் மற்றும் விஐபி ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக கமல்ஹாசன், ஸ்வரலதா, பவதானி மற்றும் குழு

நேரம் 2:16. ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் பாலா, ஹரணி மற்றும் வெங்கட் பிரபு ஆகியோர் குரல்களில் சேமித்திருக்கிறார் கார்த்திக் ராஜா.

உரித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. இனிமையான கானங்களை தாங்கி ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஹரிணி மற்றும் ஹரிஹரன் ஆகியோர் பாடியது. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:21:45.

நேரம் 2:27:34 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. வர இருக்கின்ற அடுத்த பாடல் இளையராஜா மற்றும் பவதரணி ஆகியோர் பாடியது.

நேரம் 2:31. மென்மையான கானங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி குரல்களில் அடுத்த கானம் ஒலிக்கிறது.

நேரம் 2:36. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸ் வழங்கும் நெஞ்சம் மறப்பதிலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இதுவரை உல்லாசம் திரைப்படத்திற்காக சில பாடல்கள் வந்து சென்றன. அடுத்ததாக விஐபி டாம்னிக், சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் குரல்களில் இதோ.

நேரம் 2:42. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரல்களில் கானம் காத்திருக்கிறது.

நேரம் 2:47. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மனோ, உன்னிகிருஷ்ணன், சித்ரா மற்றும் ரஞ்சனி ஆகியோர் பாடியது.

ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. வரையிருக்கும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் ரஞ்சித் பரோட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பலம் MKS சுந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், தத்தலூர் ஆர் குமார் அவர்கள் தவில். முதலில் அருள் புரிவாய் எனத் தொடங்கும் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாடல் ஆதிதாளம், சுத்தானந்த பாரதி பாடல்.

அடுத்ததாக வர்ணப்ரியா ராகத்தில் அமைந்த ஷிங்கார குமாரா எனத் தொடங்கும் பாடல் ஆதிதாளம் கோடீஸ்வர ஐயர் பாடல்.

பொங்குமங்கலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பலம் எம் கே எஸ் சுந்தர் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தத்தலூர் ஆர் குமார் அவர்கள் தவில். அடுத்ததாக ஹிந்தோளம் ராகத்தில் அமைந்த ராமனுக்கு எனத் தொடங்கும் பாடல் ஆதி தாளம் அருணாச்சல கவிராயர் இயற்றியது.

நிறைவாக கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த வரலட்சுமி எனத் தொடங்கும் பாடல் ரூபகத்தாழம், மைசூர் வாசுதேவாச்சாரியர் கிருதி.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி நாம் கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதல் பாடல், டி எம் சவுந்தரராஜன் குரலில் சரஸ்வதி சபதம்.

மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா, தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டும்.

0: நேரம் 5:14 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கே வி சுந்தராம்பாள் குரலில் காரைக்கால் அம்மையார்.
1: ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருள்.

எடுத்து நடமிடுவாய் இறைவாவும் தமிழமுதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான்.

ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் முப்பெரும் தேவியர் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:22.

நேரம் 5:27 உரைத்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷவாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக காத்திருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், உமாரமணன் மற்றும் சோபனா ஆகியோர் மகாநதி திரைப்படத்திற்காக.